ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரேயாய நமஹ. ஓம் துஸ்வப்னநாசனாய நமஹ. ஓம் உத்தாரணாய நமஹ. ஓம் துஷ்கிருதிக்னே நமஹ. ஓம் விக்னேயாய நமஹ. ஓம் துஸ்ஸஹாய நமஹ. ஓம் தவாய நமஹ. ஓம் அநாதயே நமஹ. ஓம் பூர்புவோ லக்ஷ்மியை நமஹ. ஓம் கிரீட்டினே நமஹ. ஓம் த்ரிதசாதிபாய.

மாஹிகுந்தே அந்தரக்கிரமாஹிகுந்தே சிறுமாஹிகுந்தே சுவரஞ்சயமாபாஹே சமுதிராய ஸ்வாதாய ஸ்வாஹா கலிலாய ஸ்வாதாய ஸ்வாஹா அநாதிஷ்யாய ஸ்வாதாய ஸ்வாஹா ஆத்மஜதிஷ்யாய ஸ்வாஹா.

ஆஞ்சநேயம் பிரதமதே பிரதஞ்சரிஷ்யாமி சச்சகேயம் தன்மேராஜ்யாம் வாயோ பிரதமதே பிரதஞ்சரிஷ்யாமி சச்சகேயம் தன்மேராஜ்யாம் யோ ஸ்மிதே சாமாதிக்கஸ்மிந்தே சாதிக்கம் சமிந்தே.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வைதிக் சாந்தி மந்த்ரா பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஹரிஹரானந்த சாகர்ஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

அதற்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளிக் காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சித்தம் குளிர கதிர் ஹஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சல. Yesterday we saw the 29th verse where Bhagavan said, Arunachala, please initiate me. Arunachala, the moon of grace, that my heart stricken and harassed by the triad of afflictions may rid of them become cool. Graciously open with thy hands of nectarine grace my heart which brimming with nectar within but remains closed like a lily bud without. So Bhagavan, yesterday we saw this verse, chittam kulira. Chittam means mind. Kulira means it becomes peaceful, cool. All our spiritual practice has only one aim, that is to make the mind peaceful. ஹிருஸ்தலே மனஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஷ நிஷ்சிதம். இந்த உபதேச சாரா பகவான் சேஸ், பக்தி யோகா, ஞான யோகா, கர்மயோகா, எவ்ரி திங் ஹஸ் ஓன்லி ஒன் எண்ட், ஒன் எய்ம், தட் இஸ் ஹிருஸ்தலே மனஸ்வஸ்ததா. த மைண்ட்

ஆயுதாபுஷேலயன்ரகம் அடங்கிருக்காயேஷன்யமோரியாத்தோடமதம் சிவாத்தியம் ரிபுட்சேஜாச்சேலே புட்சராம

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு திருவம்பாவை பாடலிலே ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்களைகள் அர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இந்த திருப்பாடலிலே எத்தனையோ உள்ளுரை பொருட்கள் உண்டு. ஏராளமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய திருப்பாடல் இது. இந்த வருடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புக்கு உகந்தபடியாக சில விஷயங்களை மட்டும் பார்க்கிறோம். இறைவன் எல்லாமாக இருக்கிறான், எல்லா பொருளுமாக இருக்கிறான். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று சொல்லும்படியாக அழிபவர் உள்ளத்து அமுதாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களாகவும் இறைவன் இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான். அட்டமூர்த்தி அழகன் என்று சொல்லும்படியாக அணிதில்லை சிற்றம்பலவன் இருக்கிறான். அதிலே தீர்த்தம் என்று சொல்லும்படியாக சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று இறைவனுடைய சொரூபமாகவே இந்த தீர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த தீர்த்தங்கள் இறை சொரூபமாக நினைத்து நாம் அதனை வணங்கி அதிலே நீராடும் பொழுது அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டும் அடைகிறோம் என்பது அதில் இருக்கக்கூடிய குறிப்பு. இதிலேயும் எப்படி சொல்லப்படுகிறது அடியார்களுடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன். இந்த உலகமே அவனுடைய, இந்த பிரபஞ்சமே அவனுடைய சிருஷ்டியாக இருக்கும் பொழுது இதிலே சில இடங்கள் சிறப்பு பெறுகின்றன. எப்படி பசுவினுடைய மடியிலே பால் வரும், கொம்பில கறந்தா பால், கொம்ப பிடிச்சா பால் வருமா, இல்ல நாக்க பிடிச்சா பால் வருமா, இல்ல வாழை பிடிச்சா பால் வருமா, வேற ஏதாவது உறவுனதான். ஆனா காம்பை பிடிக்கும் பொழுது அந்த முளைக்காம்புகளின் வாயிலாக பசுவானது பாலை பொழிவதைப் போலவே இந்த உலகத்திலே எத்தனையோ எல்லா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களாக இறைவன் இருந்தாலும் கூட சில இடங்களே அவனுடைய சுரூபமானது சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பிறவியை போர்க்கும்படியாக பிறவி துயர்கட ஆர்த்து ஆடும் என்று சொல்லும்படியாக சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே மறித்தால் முக்தி, திருவண்ணாமலையை ஸ்மரித்தால் முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி. திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பிறவி துயரை அறுக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். இதை செக்கனார் பெருமான் பாடும் பொழுது, திருக்கையிலே விற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூரில் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கியே ஐம்பொறி அடக்கி மற்றவர் தம் தாழ் வணங்கி ஒருக்கியே நெஞ்சு உடையவர்க்கே அணித்தாகும் உயர் நெறியே என்று பாடுவார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய தன்னை இங்கே இந்த பிறவியை போக்கக்கூடியதாக திருவாரூரிலே பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற காரணத்தினாலே அந்த முதல் வரியானது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லக்கூடியது நம்மை திருவாரூரிலே பிறந்தவர்களை சுட்டிக்காட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அடியவர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருக்கணத்தார் சிவபெருமானுடைய கணநாதர்கள் எல்லாம் கணங்கள் எல்லாம் வந்து அங்கே பிறந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை சுட்டி காட்டுகிறது ஒரு விஷயம். அடுத்தது, தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானையே பாடி புகழக்கூடியவர்கள், தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சொனை நீர் ஆடேனோர் எம்பாபா என்று அந்த எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கின்றான் என்று அவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்பேற்பட்ட அடியவர்களை அடுத்த வரி சொல்லுகின்றது. தில்லைச்சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன், இவ்வானும் குலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு என்று சொல்லும்படியாக, வார்த்தையும் பேசி என்கின்ற வார்த்தைகள் பரமனையே பாடுவார் என்கின்ற தொகை அடியாரை இங்கே சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றின் இடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியே மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புட்காடா பரமனையே பாடுவார் என்று சொல்லக்கூடிய தொகையடி அரைச்சேக்கிழார் பெருமான் பாடுவார். அவர்கள் யாரை பாடுகின்றார்கள்? மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியே மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்து இவ்வாறும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே அந்த தில்லை சிற்றம்பலமனை பாடக்கூடியவராக அடுத்த தொகையடியாரை இங்கே பார்க்கிறோம். அவனையே பாட வேண்டும், தில்லை சிற்றம்பலமனையே பாட வேண்டாம். அதான் முக்கியம். பிறப்பது நம் கையிலே இல்லை, திருவாரூரிலே போய் பிறக்க முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லோரும் சிவகணத்தார் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இது திருத்தொண்டர் புராணத்துல இன்னொரு இடத்துல வரும், நாம அடுத்ததாக அதை பிறகு பார்க்க போகின்றோம். தன்னுடைய அக்னி காரியத்தை செய்வதற்காக திருவாரூருக்கு சென்று வந்தேன், அங்கே மற்றவர்கள் யாராவது பட்டு இருக்கலாம், ஆன காரணத்தினால குளித்து விட்டு வந்து செய்ய வேண்டும் அக்னி காரியத்தை என்று நினைத்துக் கொண்ட பொழுது இறைவு சத்தாலே இறைவன் அவருக்கு காட்டித் தருகின்றான் என்கின்ற தன்மை எல்லாம் பார்ப்போம். ஆக திருவாரூரிலே பிறந்த அத்தனை பேருமே அடியவர்களாக இருக்கின்றார்கள். இது ஒரு விஷயம், அது ஸ்தல மகிமை. இரண்டாவது விஷயம், இறைவனையே பாட வேண்டும், அதுவும் தில்லை சிற்றம்பலவனையே பாட வேண்டும் என்கின்ற இரண்டாவது பொருள். தில்லை சிற்றம்பலம் எப்பேற்பட்டது? ஆகாசஸ்தானம் என்று சொல்வதை போலவே ஹிருதயஸ்தானமாக இந்த பூமண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விராட் புருஷனுடைய சுரூபத்திற்கு அல்லது பூமி தாய்க்கு ஹிருதயஸ்தானம் போலவே இந்த சிதம்பரமானது இருக்கின்றது. அதனாலதான் அதனுடைய சிறப்பு கருதி அதுல இருக்கக்கூடியது ரகசியமாக, பரம ரகசியமாக, வியோம ரகசியமாக இருக்கக்கூடியது என்று சிதம்பர ரகசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரி பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வழிபடுவதே இந்த மாநிலத்தை என்று பாடுவார் பெருமான். அப்படி எம்பெருமானை அந்த எடுத்த ஒரு பாதங்களை காணப்பெற்றால், அதனை நினைக்கப்பட்டால் அந்த சிற்றம்பலத்தை விட்டு வர எதையுமே பாட முடியாது, அவனையே பாட வேண்டும். நமக்காகவே என்னாலும் எந்நேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேண்டும் ஐயா என்று பாடுவாரே, அதே போல எந்நேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேண்டும் என்று அந்த தில்லை சிற்றம்பலவனையே பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பாடுகின்ற வார்த்தையெல்லாம் பரமனையே பாடுவதாக இருக்க வேண்டும். அந்த பரமரும் தில்லை சிற்றம்பலத்தான் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கருத்து. நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும்படியாக குடைந்து குடைந்து ஆடக்கூடிய அந்த பொய்கையிலே ஆடக்கூடிய தீர்த்தனாக எம்பெருமான் இருக்கிறான். அடுத்தது, ஆடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இறைவன் திருநீற்றிலே உத்தூளித்து ஒளிரும் உண்மையினே என்று சொல்வார். இந்த திருநீர் பூச்சும் பொழுது, விபூதி பூச்சும் பொழுது ஒன்பது விதமான ஸ்நானங்களிலே இது ஒரு விதமான ஸ்நானமாகிறது. விபூதியை மேலே அணிந்து கொள்ளும் பொழுது குளிக்காமல் இருந்தாலும் கூட அவனை சுத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த விபூதிக்கு உண்டு, விபூதி தாரணத்துக்கு உண்டு. அப்படி ஒரு தொகையடியாரை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான், முழுநீர் பூசிய முனிவர் என்று சொல்லும்படியாக. சாதியினில் தலையான தர்மசீலர் தத்துவத்தின் நெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினர் பிழையாத நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கி தன்னில் பூதியினை புதிய பாசனத்துக் கொண்டு புலி அதடின் உடையானை போற்றி நீற்றை ஆதிவரு மும்மலமும் அறுத்து அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுதும் மெய் அணிவரன்றே என்று சொல்லும்படியாக நீராடக்கூடிய தன்மை அந்த வெறும் தண்ணீர் மட்டுமல்ல திருநீரு என்று சொல்லும்படியாக நீராடக்கூடிய தன்மையையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக ஆர்ப்ப பிறவி துயர்கடலாம் ஆத்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும்படியாக எந்த தீர்த்தனுடைய மயமாக மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்றிருக்கிறதோ அப்பேற்பட்ட நீரை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அடியவராக இருக்கின்றார்கள். அவரை வணங்க வேண்டும். இதுக்கும் நாயன்மாருடைய சரித்திரத்துல உண்டு. தன்னோடு போரிட வந்த எதிரி அவன் விபூதி பூசி இருக்கின்றான் என்கின்ற காரணத்தினாலே கண்டபொழுதே ஆகட்டேன் இவர் அடியாருந்தோ என்று தன்னுடைய உயிரை விட்டாரே. அப்பேற்பட்ட நாயன்மாருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். தான் எதிரி நாட்டோடு அடுத்த ஒரு நாயன்மாரை பார்க்கும் பொழுது எதிர நாட்டு மன்னனோடு சென்று போர்படுத்தும் பொழுது அங்கே தலைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தலையிலே ஒரு ஜடாமுடியும் விபூதி தாரித்த ஒரு தலையை கண்டபொழுது நான் சிவன் அடியாரை கொன்றேனே என்று சொல்லி உயிர் துறந்தாரே. அப்பேற்பட்ட நாயன்மார் சரித்திரத்தையும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் உண்டு. விபூதி பூசுவதற்கு பலவிதமான தன்மைகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். அருணகிரி பெருமான் சொல்லுவார், ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார் பதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகனம் குகா சரவணா எனது ஈசா என மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என்சொல்லாதோ என்று பாடுவார். சண்முகான்னு சொல்லி அடிய வேண்டும் என்று சொல்லுவார். விபூதியை அணியும் பொழுது கீழே விபூதி சிந்தக்கூடாது, மேலே வெற்றியை தூக்கிக் கொண்டு முழுவதுமாக அணிய வேண்டும், தலையிலே இட வேண்டும், வாயிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான தன்மைகள் சொல்லப்படும். 12 இடங்கள் அல்லது 16 இடங்கள் என்று சொல்லும்படியாக அவரவருடைய தீட்சைக்கு தக்கபடியாக இத்தனை இடங்களிலே அதை புண்டரீகமாக இட்டுக் கொள்ள வேண்டும் விபூதியை என்று சொல்லி எல்லாம் பலவிதமான சாதனங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி முழுநீர் பூசிய முனிவராக இங்கே நாம் அதனையும் பார்க்கிறோம். அடுத்தது வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய வணிகுழல் மேல் மண்டார்ப்ப என்று இந்த வார்த்தையும் பேசிங்கிற விஷயம் இருக்கிறதே. திருத்தொண்டர் புராணத்துல பலவிதமான விஷயங்களை இங்க பார்க்கலாம். எத்தனை இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. இறைவன் பேசியிருக்கின்றான், அடியவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எத்தனையோ சரித்திரங்கள் வரும். ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையும் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று பாடுவாரே. வாக்கு உன் மணிவார்த்தை ஆக்கி என்று மணிவாசக பெருமான் சொல்வதைப் போலவே இறைவனை பாடுவதுதான் வார்த்தை, இறைவன் சொல்லுவதுதான் வார்த்தை, மற்றதெல்லாம் வார்த்தை கிடையாது. இங்க வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் தடுத்தாண்டு கொண்டான். அங்கே இறைவன் என்ன சொன்னான், சுந்தரர் பெருமானை தடுத்தாடும் பொழுது நாவலூர் ஆரூரன்தான் காதல் என் அடியான் என்று பேசுகின்றான். இறைவன் இன்னொன்னு சொல்லுவான், முன்பனி நமக்கு தொண்டன் முன்னிய வாழ்க்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்குலமறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம் என்றார் என்று சொல்லும்படியாக இறைவன் பேசுகின்றான். நாம் உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று சொல்லுகின்றான். அவனே வந்து புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவனே இந்த பூமி சிவனையை கொள்கின்ற வாரன்று நோக்கி என்று மணிக்கவாசக பெருமான் பாடுவாரே. அதே போல இந்த பூமிதான் இறைவனை ஆட்கொள்ளக்கூடிய பூமி என்று சொல்லி நாம் இங்கு பிறக்கும் பொழுது அவனே வந்து நம்மை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் என்று நம்மை ஆட்கொள்ளுகின்றான். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டா என்று சொல்லும்படியாக நம்மை ஆண்டு கொள்வதற்காக பல வார்த்தைகளும் பேசுகின்றானா எம்பெருமான். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பேசும்போது நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி அவரை ஆட்கொள்ளுகின்றான். அவருக்கு புரிந்தது வந்திருக்கிறது இறைவன்தான் என்று திருவண்ணை நல்லூரிலே அறிந்து கொண்டார். பாடு என்னை உன்னுடைய தமிழாலே பாடு என்று சொன்னா எம்பெருமான் எப்படி பாடுவதுன்னு கேட்கிறார். எப்படி பாடுவது, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே என்றெல்லாம் ஒரு கீர்த்தனை நீங்கள் கேட்டிருக்கலாம். எப்படி பாடினார், எப்படி பாட வேண்டும் என்று கேட்டாராம். சிவன் எடுத்துக் கொடுக்கிறார் வார்த்தை, முன்பென பித்தன் என்றே முடிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார். யாரு சொல்ல முடியும்? நம்ம யாராவது நம்ம கோபத்துல இருந்தா கூட பைத்தியம் அப்படிச்சிருக்கு, எப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். ஆனா நீ பைத்தியம்னே பாடுன்னு ஒரு பகவான் சொல்லுகிறான்னா அவன் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும். அவன் சொல்லுகின்றானா, என்னை பித்தா என்று பாடு என்று, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாடா என்று பாடச் சொல்லுகின்றானே. அதே போல இந்த தடுத்தாட்கொண்டது மட்டுமில்ல, திருத்தொண்டர் புராணத்தையே பாடுவதற்காக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தவனே பகவான். அவருக்கு மட்டுமல்ல, இந்த நாயன்மாருடைய சரித்திரத்தை எல்லாம் பாட வேண்டும் என்று செக்கிழார் பெருமான் தில்லை நாதனுடைய திருவடிக்குள் பணிந்து வணங்கும் பொழுது உலகலாம் என்கின்ற வார்த்தையை எடுத்து கொடுத்தானே. அப்படி உலகலாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவாணியன் என்று அந்த எம்பெருமான் கொடுத்த வார்த்தைகள் அது. அதே மாதிரி முதலே பார்த்தோம் சரித்திரத்திலே காரைக்கால் அம்மையார் பாடும் பொழுது, அம்மையே என்னும் செம்மை ஒரு ஒளி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார் என்று செக்கிழார் பெருமான் பாடுவார். என்ன வார்த்தை சொன்னார்? உலகமெல்லாம் உய்யும்படியாக அம்மையே என்கின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டுமல்ல, சண்டேச பெருமான் சண்டேசமூர்த்தியை பாடும் பொழுது, நம் பொருட்டால் இன்றதாதை விழ எரிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து என்று சொல்லுகின்றார் செக்கிழார் பெருமான். நீ உன்னுடைய அப்பாமையே தடிந்து விட்டாய், தண்டனை கொடுத்து விட்டாய், இனி உனக்கு நாமே தந்தையாக இருக்கின்றோம் என்று, எவன் ஒருவனுக்கு தந்தை இல்லையோ, எவன் ஒருவனுக்கு தாய் தகப்பன் தாயுமிலே தந்தையிலே தாந்தனியன் காணேடி என்று இருக்கிறானோ, அப்பேற்பட்ட பகவான் சண்டேசமூர்த்திக்கு தானே தந்தையாக நின்றான். அது மட்டுமல்ல, கண்ணப்ப நாயனாரை சொல்லும் பொழுது மூன்றடுக்குனாக கங்கனர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்றே என்று சொல்லும்படியாக, மீண்டும் என் வளத்தில் மாறினாய் நிற்க என்று சொல்லும்படியாக அங்கே அந்த வார்த்தையும் நம்ம நினைத்துக் கொள்ளலாம். நாமக்கரசரிடத்திலே திலகவதியார் அவருடைய தமக்கையார் சொல்லுகிறார், கற்றை வேணியர் அருளே காணும் இது, களலடைந்தோர் பற்றிருப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் என்று இறைவன் சொன்ன வார்த்தைகள் உண்டு, அடியார்கள் பிற அடியார்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இங்கே உண்டு. அதே மாதிரி சேரமான் பெருமான் இடத்திலே சொல்லுவாராம், மந்திரடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்துண்டான், ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் என்றார். அவரை நினைப்பிப்பார் என்று சொல்லும்படியாக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அந்த பாத சிலம்பொலியை கற்பிக்கவில்லை என்பெருமான். காலதாமதம் ஆனதே என்று கேட்டால், சுந்தரன் பாடினான் அதிலே மயங்கி நின்றோம் வர தாமதமானது என்று சொன்னாராம் எம்பெருமான். எம்பெருமானுடைய வார்த்தையை சொன்னதா இல்லை அடியவர்கள் அடியவர்களுக்கு சொன்ன வார்த்தையை சொன்னதா? நான் முதலே சொன்ன பார்த்தது போலவே மணிநாய் மணிநேர் வழி மாதராய் வழி திக்கி மாவரும் தேவி கேள் என்று சொல்லும்படியாக, மங்கையர்கரசி வடவர்கோன் பாவை என்றெல்லாம் சொல்லும்படியாக, குலச்சிறை அன்பன் என்று அவர்கள் எல்லாம் சொன்னதாக பலவிதமான வார்த்தைகளை இங்கே பார்க்கின்றோமே. ஆண்டவன் நமக்கு சொன்னது, அடியவர்கள் அடியவர்களுக்கு சொன்னது, அடியவர்கள் ஆண்டவருக்கு சொன்னது என்கின்ற வார்த்தையெல்லாம் இங்கே நினைப்பிப்பனவாக பலவிதமான சரித்திரங்களை நினைப்பிக்க கூடியது இங்கே வார்த்தையும் பேசி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது சுருக்கமாக சில குறிப்புகளை சொல்லுகிறேன், தயவு செய்து கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். வளை சிலம்ப பார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் மண்டார்ப்பு பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலேவர் என்று சொல்லக்கூடியதுல சில குறிப்புகள் உண்டு. வார்த்தையும் பேசி ஒன்று, வளை சிலம்ப இரண்டாவது, பார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்த மூன்றாவது, அணிகுழல் மேல் மண்டார்ப்ப குழல் வண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான கருத்துக்களை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். வார்த்தை என்று சொல்லக்கூடியது இங்கே எம்பெருமான் சொன்ன வார்த்தைன்னு பார்த்தோம், எம்பெருமானை சொல்லும் வார்த்தை. வார்த்தையும் பேசினா பஞ்சாட்சர ஜபம் என்கின்ற பொருள் உண்டு, அவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது வார்த்தையும் பேசி என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடியது. வளை என்று சொல்லும்படியாக வளை சிலம்ப என்பது, வளை என்பது இங்கே அணியாக கையை சொல்லும், கை என்பது தொண்டு சரியை மார்க்கத்தை இங்கே சொல்லும். கைக்கு அணி வளை, தொண்டுக்கு அணி பயன் கருதாமை. இறைவனிடத்தில் இத குடு இத குடு அத கொடு என்று கேட்டால் அது பிரயோஜனபரமாக கேட்கும் பொழுது அந்த தொண்டினுடைய மகிமை போய்விடுகின்றதான காரணத்தினாலே வளை சிலம்பு என்று சொல்லக்கூடியது. பயன் விரும்பாமல் பயன் கருதாமல் இருக்கக்கூடிய தன்மை இங்கே சொல்லப்படும். இன்னொரு தன்மையும் சொல்லலாம், பஞ்சாட்சரத்தை சொன்ன பிறகு மற்ற மந்திரங்களையும் அதனை அணி செய்யக்கூடிய சப்த ஜாலங்களையும் இங்கே சொன்னார்கள் என்கின்ற பொருளையும் எடுத்துக் கொள்ளலாம். வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய என்று சொல்லக்கூடியது, வார்கலைகள் என்று சொல்லக்கூடியது இடையை, அதாவது இடையிலே அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலனை சொன்ன காரணத்தினாலே அதிலே நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த சிற்றிடையானது வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய பொருளை தருகின்றது. இங்கே வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது நடத்தை, கிரியா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சுட்டி காட்டப்படும். குழல் என்பது ஞான விகாசம் என்று சொல்வதற்காக வரும். அந்த பரந்துபட்ட ஞான விகாசமானது அடியவர்களுடைய ஞானத்தையும், வண்டு என்பது அங்கே சுற்றி சுற்றி வருவதாக இருக்கக்கூடியது, அடியவர்கள் பிற அடியவர்களுடைய அந்த ஞான விகாசத்தை கண்டு வருகின்றார்கள் என்கின்ற சத்சங்கத்தை, அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய ஞானத்தையும் ஞான விகாசத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று வலை என்று சொல்லக்கூடியது சரியை, வார்கலைகள் என்று சொல்லக்கூடியது கிரியை, வார்த்தை என்று சொல்லக்கூடியது யோகம், குழல் வண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டுமே ஞானம் என்று சொன்னதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான பொருளையும் நம்ம பார்க்கிறோம். இதை விரிவாக இங்க பார்க்க சமயமில்லாத காரணத்தினாலே சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். அந்த இறைவன் நமக்கு பஞ்சாட்சரத்தையும் கொடுத்து, சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றையும் கொடுத்து நமக்கு அருள் செய்வானாக என்று அவனை வேண்டிக் கொள்ளுகின்றோம். எம்பெருமான் நமக்கு அருள் செய்ய.
0: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாயனம். சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மாதர் மடப்பிடியும். பாடியிருப்பவர் பெட்டவாய்த்தலை ரமணி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: எந்த இளையும் எந்த ஆபரணமும் நமக்கு சிறப்பு தராது. எந்த ஆபரணம் சிறப்பு தராது? எது அணிகலன்கள், எது உண்மையான அணிகலன், அதைத்தான் இங்க மூர்த்தியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கேளும் துணையும் முதற்கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் மூளும் பெருகன்பென்னும் மூர்த்தியார் மூர்த்தியார்தான். யாரு? உம்மையால் உலகாண்ட மூர்த்தியாரை பற்றி பேசுவார். அவர் எதையெல்லாம் தனக்கு அணிகலனாக வைத்துக் கொண்டாராம்? மையம் முறை செய்குவனாகில் பயங்கு நீரே செய்யும் அபிடேகமுமாக கலன்கள் ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மொய்புன் சடை மாமுடியே முடியாவது என்றார். செழுங்கலன்கள், இதுதான் இங்க நேரடையா, வேறொன்னும் இல்லை. செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக, ஐயன் அடையாளம் என்ன? ருத்ராட்சம், வேறொன்னும் கிடையாது. நமக்கு அணிகலன் ருத்ராட்சம் விபூதி, அதுதான் அணிகலன். வேற எந்த விதமான அணிகலனும் நமக்கு சிறப்பு தராது. இறைவனுடைய திருவடி தொழக்கூடிய அடியவர்களுக்கு இறைவனுடைய அந்த பஸ்மோத்தாரணம் இருக்கிறது, விபூதி தாரணமும் திருநீற்றை அணிந்து கொள்ளக்கூடியதும் ருத்ராட்சத்தை தரிக்கக்கூடியதும் மட்டும்தான் ஆபரணமாக இருக்க முடியும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் பெண்கள் அவ்வளவு பெரிதாக விபூதி வைத்துக் கொள்வதில்லை, ஆனால் கர்நாடக பக்கம் வீரை சைவத்திலே மிகச் சிறப்பாக விபூதியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் லிங்கம் கழுத்திலே கட்டிக்கொண்டு அந்த ஆத்மலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்வார்கள். பெண்களும் கூட பூஜை செய்வார்கள். மிக உயரிய நடத்தையது. செழுங்கலன்கள் என்று சொல்லக்கூடிய இழைகள் ஆபரணங்கள் இருக்கிறதே, அது ருத்ராட்சமாகத்தான் இருக்கும் என்று செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக என்று இந்த மூர்த்தி நாயனார் இருந்தார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். அந்த பெருமானைத்தான் நாம இங்க பார்க்க போகிறோம். அவர் எப்பேற்பட்டவர்னார் அதை முதலே பார்த்தமே. கேளும் துணையும் முதற் கேடிற் பதங்களெல்லாம், யார் அது? கேள் மனைவி, துணை கூட இருக்கக்கூடியவர்கள், அதாவது சுற்றத்தார், உறவினர்கள், மனைவி, மக்கள் எல்லாரும், கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார். எனக்கு வேற எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கக்கூடியது, என்னுடைய சுற்றம் எல்லாமாக துணையும் தொழும் தெய்வமாக இருக்கக்கூடியது, எனக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய திருவடிகள் என்று இருக்கக்கூடியவர். திருவடி தாமரை அல்லதில்லார், மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார். அன்பே வடிவாக இருக்கின்றாராம், அன்பெனும் மூர்த்தியார், மூர்த்தியார் தான் இவருக்கு பேரு மூர்த்தி, இவரோ அன்பின் மூர்த்தியாக இருக்கிறாராம். அதை செக்கிடார் பெருமான் பாடுவார். அவர் தான் அரசால வந்த பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் இப்படித்தான் இருப்பேன்னு. எப்படி இருந்தது? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்ன சொல்லுகின்றார், பாசம் பரஞ்சோதிக்கு என்பார். அதான் நம்ம முதலே பார்த்தோம், பாசம் என்ன? இந்த பாசம் என்பது இந்த குலத்திலே இருக்கக்கூடிய பாசத்தை போலவே நம்மை புனித்திருக்கக்கூடிய பற்றாக இருக்கும் என்றால் இந்த சம்சாரத்துல தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவரோ கேளும் துணையும் முதற் கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரைனார். அதனால தான் மூளும் பெருகன் மூர்த்தியார் என்று பாடுவார். அதை சேக்கலார் பெருமான் இன்னும் அழகா சொல்லுவார், எப்பற்றினையும் அறுத்து இயற்கை தேருமார் தாழ் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று பாடுவார் திருவள்ளுவர். இதுல என்ன அழகு, எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த தமிழ் அடிக்கடி கேட்கக்கூடாது, இந்த ஒவ்வொன்றும் உதடு ஒட்டும், உதடு ஒட்டும். பற்று எதுக்காக? பிடித்துக் கொள்வதற்காக, இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவனை பிடித்துக் கொள்வதற்காக பற்றுக, அதை சொல்லி பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பாங்கிற எழுத்து பாமா இதெல்லாம் வரும் பொழுது உதடுகள் ஒட்டும், இரண்டும் ஒட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், இரண்டு வினையும் ஒட்டி இறைவனிடத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை வச்சாரியே. இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும், சிக்கென பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என்று சொல்லும்படியாக இறைவனை பெற்று நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால எப்பற்றினையும் அறுத்து, எல்லா பற்றுக்களையும் அறுத்து, ஏறுகை தேருமார்த்தால் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். ஏறுகை தேருவார் யார்? ரிஷபாரூடராக இருக்கப்பட்ட அவருடைய தாள் திருவடி தாமரை மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றுவது ஒரு பெரிய விஷயம், ஆனா பற்றி அதை விடாமல் இருப்பது அதை விட பெரிய விஷயம். ஒன்றை இது உயர்ந்தது என்று தெரிந்து கொள்வதே பெரியது, ஆனா தெரிந்து கொண்ட பிறகும் பிறவிக்கட பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர வேண்டும் என்பதற்கு அறிவு வேணும், அது மட்டுமல்ல அதை விடாத தன்மையும் வேண்டும். அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த எய்த்து, அதாவது அந்த சலிப்பு வந்துடும், அந்த சலிப்பு எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமானும் பாடுவார் திருவம்பாவையில். அந்த சலிப்பு இல்லாதபடியாக இறைவனை பற்றி மட்டுமே எப்பொழுதும் விடாது விடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் விடுறதில்லை, புறம் விடாது தொடர்ந்து என்னை அப்படி என்ன செய்கின்றான், புறம் புறம் பெருந்த செல்வமாக சிவபெருமான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம தான் விட்டுடுவோம், இன்னைக்கு பிடிச்சுக்கோ இன்னைக்கு சார் கடவுள், அது நம்ம தான் பிரசவ வைராக்கியம் மசான வைராக்கியம் சொல்லும் இல்லையா, அது மாதிரிதான். இது மாதிரி ஏதாவது கேட்போம் படிப்போம் என்ன பாருங்க, அடியாருடைய அனுபவங்கள் எப்பேற்பட்ட அனுபவம். நாம எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறோம், அவ்வளவுதான், இன்னமே விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டாச்சு சார், நான் என்ன பண்ண போறேன், இறைவன் தான் எனக்கு கதி, இப்படித்தான் பேசுவோம், அவ்வளவுதான். ஒரு ரெண்டு நாள் ஆகும், நாலு நாள் ஆகும், அப்படியே ரொம்ப நின்று அப்படியே தினமும் சிவ மந்திரம், அதாவது பஞ்சாட்சர மந்திர ஜபம் என்ன, பூஜை என்ன, கோயிலுக்கு போறது என்ன, அந்த புத்தகம் படிக்கிறது என்ன ஆகும், அவ்வளவுதான். ஒரு வாரம் ரெண்டு வாரம், ஒரு வாரமே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கடவுள், அதுக்கு அது உடல சமாதானம் வர ஆரம்பிக்கும். பற்றுவது பெரிய விஷயம் இல்ல, பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றி விடாத விருப்புனர் இத ரொம்ப அருணை பெருமான் பாடும் பொழுது, ஆசை கூர்பத்த நின்மனோ பத்மமான பூ வைத்து நடுவே சொல்ல முடியல, ஆசை கூறு பத்தனேன் என்று பாடுவார். அது மட்டும் கிடையாது, தமரும் அமரும் அன்னையும் இனியதனமும்

0: நிகழிய அறிவுதல வேணும் தமரும் அமருமனையும் இனியதனமும் அரசும் அயலாக.
1: ரொம்ப அழகான திருப்புகள். இந்த திருப்புகளையே ஒரு சமயம் நம்ம கந்தசஷ்டி சமயத்தில் நம்ம சிந்தித்தோம். இந்த ஒரே ஒரு திருப்புகளை எடுத்துக்கொண்டு தனிமை கழிய வர வேண்டும். என்ன தனிமை? நம்ம எல்லாம் இதான் உற்றம் சுற்றார் உறவினர் மாந்தர் எல்லாம் நமக்கு சேர்ந்திருக்கிறது என்ற தமரும் அமரும் மனையும் இனிய தனம் அரசும் இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா சாவு என்கிற அந்த மரளி வரக்கூடிய சமயத்துல எல்லாம் ஓடி போயிடும். அப்ப வந்து இந்த பற்று எதுவுமே பிரயோஜனப்படாது. எப்பற்று நமக்கு பிரயோஜனப்படும்? இறைவனுடைய திருத்தாள், இறைவனுடைய திருவடி தாமரை என்று சொல்லக்கூடிய அதுதான் வரும். அந்த பற்று மட்டுமே நம்மை காப்பாற்றும். அதனால தான் தாழ் ஏறு கைத்தேறுவார்த்தாள் மெய்ப்பற்றன பற்றி பற்றி கொண்டார் விடாத விருப்பின் மிக்கார். அது என்ன ஆகணும்? ஆசை அடுத்தது அடுத்தது வளர வேண்டும். நம்ம கோயிலுக்கு போனா நாலு நாள் போவோம், அஞ்சாவது நாள் சோம்பல் வந்துடும். ஆனா இது அப்படி இல்லை. அது போக போக ஆகா கோயிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அந்த ஆசையானது கூற வேண்டும். ஆசை கூர் பத்தனேன் என்ற பார்த்தோமே, அது மாதிரி ஆசை வளர வேண்டும். அந்த ஆசை வளரும்படியாக இருக்கக்கூடியவராம் பற்றி விடாத விருப்பின் மிக்கார். அவர் தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்னுடைய பற்று பரமேஸ்வரனாக இருக்கப்பட்ட பரஞ்சோதி ஸ்வரூபனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு மட்டுமே என்று சொல்லக்கூடியவர். அடுத்தது என்பாய் பாசம், அதாவது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்பது இந்த சரியா சொல்லணும்னா என்று சொல்லுவாய் அப்படின்னு பொருள். ஆனா இங்கே நம்ம கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு, அது என்னது என்பாய்? என்பாய்னா என்பாக அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம். அது என்னது என்பாக? மூர்த்தியாருடைய உண்மையால் உலகாண்ட மூர்த்தியாருடைய என்ன சரித்திரம்? மதுரையிலே இறைவனுக்கு சந்தன காப்புக்காக சந்தன கட்டைகள் கொடுத்து சந்தனத்தை அரைத்து கொடுத்து திருத்தொண்டு புரிந்து வந்தவர் மூர்த்தி பெருமான். கர்நாடகத்திலே இருந்து வடுக மன்னன், அதாவது சமண மதத்தைச் சேர்ந்த மன்னன், மதுரையை தென் தமிழகத்தை கைப்பற்றி சமண மதத்தை இங்கே நிறுவிய பொழுது சமணமய மதமே உயர்ந்தது, சைவநறி தாழ்ந்தது என்று சொல்லி எல்லா கோயில்களையும் அடைக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாம் தடை செய்கின்றார்கள். திருப்பணி செய்து வந்த மூர்த்தியாரையும் எள்ளல் செய்கின்றார்கள். இவருக்கு எல்லாம் தடைப்பட்டது. அப்படியே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்தை விற்றும் என்ன செய்கிறார்? அந்த எம்பெருமானுக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானுக்கு அந்த சந்தன திருக்காப்பு இடுவதற்கான திருப்பணியை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் இதையும் பார்த்து இவருக்கு இந்த சந்தன கட்டைகள் கிடைக்காதபடியாக அரசாங்கமானது தடுக்கிறது. வருந்துகிறார் மூர்த்தியார். அவர் சொல்லுகிறார், சந்தன கட்டை கிடைக்கலன்னா என்ன? என்னுடைய உயிர்ந்த நான் ஒரு திருப்பணி செய்கிறேன், அந்த திருப்பணி முட்டு வரும், அதற்கு ஒரு தடை வரும் என்று சொன்னால் நான் எப்படியாவது அதை செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய உடல் இருக்கிறது, இந்த உடலை தேய்த்தாயினும் உனக்கு அந்த நான் அறிவிப்பேன் என்று சொல்லி நட்டம் புரிவார் அணி நற்று மெய்ப்பூச்சி என்று முட்டும் பரிசாயினும். அந்த நடனமாடக்கூடிய எம்பெருமானுடைய நற்று மெய்ப்பூச்சு, அந்த சந்தன பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும் தடையாக கூடிய தன்னை வந்தாலும் தேய்க்கும் கை முட்டாது என்று என்னுடைய கை இருக்கிறதே, இந்த கையால தானே இறைவா உனக்கு சந்தன காப்புக்காக அரைத்து கொடுத்தேன், என்னுடைய கை இருக்கிறதே, இந்த கையை அரைத்து கொடுக்கின்றேன் என்று தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டந்திகள் பாறையின் வைத்து முழங்கை தேர்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்று கரந்து தேய என்று எவ்வளவு மனத்தில் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும் பாருங்கள். கையால், இந்த கையால தானப்பா உனக்கு அரைச்சு கொடுத்தேன், எதுவுமே கிடைக்கல, இந்த கையையே அரைச்சு கொடுக்கிறேன், என்னுடைய கையையே அரைத்து கொடுக்கிறேன், நீ அந்த சந்தன திருக்காப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கையாலே தேய்க்கின்றாராம். தேய்த்து தோல் போனது, தசை போனது, எலும்பானது தேய்ந்து வருகின்றதாம். தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய என்று பார்க்கின்றோமே, கல்லின் புறந்தேத்த முழங்கை கலுண்டு சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறந்து மூளை புல்கும்படி என்ற சேக்கலார் பாடுவாரே, அப்படி என்பினாலே தேய்த்தாரே. அதனால தான் என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு, என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இராப்பகல் நாம் பேசும் போதே போதும், இராப்பகல்னா என்ன? பகல்னா நல்ல நிலை, இரவுங்கிறது இது மாதிரி ஒரு திருப்பணிக்கு முட்டு தட்டுப்பாடு வந்த சமயத்திலேயும் அதான் நல்ல நிலைமை, தீய நிலைமை. இரண்டு தன்மை இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இறைவனையே வாழ்த்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இராப்பகல் நாம் பேசும் போதும் எப்போதும் நாம வந்து இப்போ இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் கூட, அது வந்து மூன்றாவது நூற்றாண்டு அல்லது முதல் நூற்றாண்டில இருந்து மூன்றாவது நூற்றாண்டு அல்லது மூன்றுல இருந்து ஐந்து நூற்றாண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அத்தான காலத்துக்கு அப்பறமும் கூட அவருடைய திருப்பணியை நாம் பேசுகின்றோமே, அப்படி நாம் பேசும் போதும் எப்போதும் என்று மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமிடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் பாடும்படியாக, மும்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று நாம் பேசும் போதும் எப்போதும் நாம் அந்த சிறப்பை பெற்றிருக்கின்றாரே. நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. இந்த அமளினா இந்த இடத்துல படுக்கை கிடையாது, அரசனைன்னு அர்த்தம். அரசனாக ஆகிறார். இப்ப அடுத்தது கொஞ்சம் கதை பார்க்கலாம். தேய்ந்தது எலும்பு தேயும்படியாக தேய்க்கிறார். இறைவனுடைய திருவருளாலே அது நிறுத்தப்பட்டது. இறைவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நீ வருந்தற்கு உன்னை ஊர் செய்யக்கூடிய இந்த மன்னன் அழிவான், நீ மன்னனாவாய் சைவனரை தழைத்தோங்கும் என்று சொல்ல மீண்டும் அவருக்கு கையானது வரப்பெறுகிறது. அதே சமயத்திலே அந்த வடுகமன்னனாக இருக்கப்பட்ட சமண மன்னன் இறக்கிறான். அவனுக்கு வந்து புத்திரப்பேர் கிடையாது. அதான் சொல்றது, இது வந்து வாழ்முனையிலே வந்தவர்கள் எல்லாம் இருந்தது கிடையாது. நீதி நெறியிலே வளைந்தவர்கள், நல்ல நெறிமுறையிலே வரக்கூடியவர்கள் தான் ஆண்டு இருக்கிறார்கள். இப்படி அமன் நெறியிலே இருந்த காரணத்தினால ஒன்னும் தெரியாத பொழுது தெய்வமே கதி என்று யானையினுடைய கண்ணை கட்டி அனுப்புகிறார்கள். யானையானது கண்ணை கட்டப்பட்ட யானை ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு வந்து கோயிலிலே இருந்த பொழுது வெளியில வந்த மூத்தியாருடைய கழுத்திலே இடுகின்றது. அவர் மன்னனாகிறார். அவர் மன்னனான பொழுது அவர் அரசு கட்டிலே ஏறிய பொழுது நம்ம அதைத்தான் சொல்கிறோம், இப்போதார் அமளிக்கே போதுன்னா புஷ்பம், ஆர்னா அழகிய புஷ்பம் இருக்கக்கூடிய பூ படுக்கையாக பஞ்சனை இருக்கிறதே, இந்த பஞ்சனை மீது நீ நேசம் வைத்தாயா, அதாவது உனக்கு அரச போகம் ஆனந்தத்தை கொடுத்ததான்னா அது விரும்பலையாம். சேக்கலார் பெருமான் பாடுவார், திருநீறு உயர் கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகாண்டவர் மூர்த்தியார்தாம் என்று அவருக்கு வேற எதுவுமே பற்று இருக்கவில்லை, இறைவன் மீது மட்டுமே பற்று இருந்தது. அவருக்கு எந்த குற்றம், அதாவது ஆனந்தம் அரச நிலையிலே கிடைக்கவில்லை. ஏலங் கமல் கோதையர் தந்திரம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஞாலன் தனி நேமி நடாத்தி என்று சொல்லும்படியாக, சிச்சி வையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ என்று சொல்லும்படியாக, ஆரமளிக்கு நேசம் வைக்காமல், அதாவது அந்த அரச சுகத்திலே அரச போகத்திலே இவருடைய மனம் செல்லவில்லை. ஏலங்கமிழ் கோதையர் தந்திரம், அவ அந்த பெரிய அரசு, அந்த அரசு வந்த பொழுது நல்ல மனைவி, அழகான மனைவி, பட்டத்தரசி, எனக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நினைச்சிருக்கலாமே, கிடையாது. ஏலம் கமல் கோதையர் தந்திரம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஐம்புலன்களையும் வென்றவராக ஞாலன் தனி நீமி நடாத்தி என்று இருந்ததே, அப்படிப்பட்டவராக பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, சிச்சி வையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் இன்னொன்னு உண்டு, இவையும் சிலவோ என்பதற்கு. இப்போ இந்த பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம். சில சரித்திரங்கள் பெரிய நீண்டு இருக்கும், சில சரித்திரங்கள் 9 பாடல்கள், 13 பாடல், 10 பாடல், இதுலயே முடிஞ்சிடும். பல சரித்திரங்கள் எல்லாம் 9-10 பாடலே முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்காக அவர்களுக்கு நிகழ்ச்சி நடந்திருக்காதா, நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான் இறைவன் அருளாய், அவ்வளவுதான் தெரிந்திருக்கிறது. அந்த நாயன்மாரை பற்றியா தெரிந்திருக்கிறது, அதை சொல்ல வேண்டும். இப்போ இது மட்டுமில்லை, எவ்வளவோ நடந்திருக்கலாம் மூர்த்தியாருடைய வாழ்க்கையிலே. இவை சில கொஞ்சம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இவையும் சிலவோ பிள்ளையாடி இயேசும் இடம் மீதோ, விண்ணோர்கள் எத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தொருள வந்தனடும் ஈசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பரத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் என்று சொல்லும்படியாக, அன்று தேய்த்த இகலார் கழிற்று அன்பர் என்று சொல்வாரே, அப்பேற்பட்ட தில்லைய அந்த நடராஜ பெருமானுக்கு அன்பராக இருக்கப்பட்ட நாதன் களர்ச்சேவடி நன்னினர் என்று அரு பேரரசு ஆளப்பெற்று நாதன் களர்ச்சேவடி நன்னினர் என்று சேக்கலார் பாடுவாரே. அப்படியாக மும்மையால் உலகாண்ட மூர்த்தியாரை பற்றி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்புகள் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, நேரடையாய் நேரடைக்கு சீச்சி இவையும் செலவோ விளையாடி நேசும் இடம் இதோ, பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேஜன் சிவலோகன் தில்லை சிற்றம்பனத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் அரேலோர் இம்பாவா என்று மும்மையால் உலகாண்ட மூர்த்தி பெருமாரை இங்கே சிந்திக்கிறோம், வணங்குகிறோம்.
2: ஓம் நமசிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், We are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்ட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.